0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் MS சுப்லக்ஷ்மி அவர்கள். ஓம் நம சிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். பாடியிருப்பவர் சௌமியா சனக்குமார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், நவ் வி ஆர் லிசனிங் டு கேதீச்சநாத சுப்ரபாதம் presented by Sri Gayatri Venkatragavan. Thank you. Om Namah Shivaya.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நமஸ் சிவாய். Dear listeners of Shaivam.org, the next program is Shiva Stotra. In this, you are about to listen
2: Shivaya Parameshwaraya,
1: chanted by Pramila Manik. Thank you. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யுவர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ அயுக்த நாமாவளி, பிரசன்டட் பை கானு ராமசுவாமி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நமஸ் சிவாய.

0: Namashivaya. Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: Shrunu Nitya Vidhi Praptasya Jyotishtoma Dehe Iti Kartavyatatva Virodhat Na Samskarata Siddhihi Iti Chet.
3: Nitya Vidhi Praptasya ज्योतिष्टोमा देहे इति कर्तव्यतात्व विरोधात् नित्यविधि प्राप्तस्य इत्युक्ते ज्योतिष्टोमा यागः वसन्ते वसन्ते ज्योतिषा यजेत इत्येवं नित्यविधिना प्राप्तः नाम फलं प्रति किञ्चित् फलं प्रति करणत्वेन प्राप्तः तस्य अन्यसंस्कारकत्वमेव न सङ्गच्छते इति अन्यं प्रति करणत्वेन सः विहितः नित्यविधि इत्युक्ते वसन्ते वसन्ते इति विधिरस्ति स्वर्गगामो यजेत इति ज्योतिष्टोमेन स्वर्गगामो यजेत इति स्वर्गोद्देशेनापि सः प्राप्तः एवञ्च अन्यं प्रति करणत्वेन प्राप्तस्य कर्मणः अन्यं प्रति संस्कारकत्वम् इति न सङ्गच्छते
2: सः नित्यविधिः इति सः नित्यविधिः नास्ति
3: किं
2: ज्योतिष्टं नित्यविधिः नास्ति ज्योतिष्टं स्वर्गकामः इति नित्यविधिः
3: सः नित्यविधिर्न नित्यविधिर्नाम अवश्य कर्तव्यः विधिः सः वसन्ते वसन्ते ज्योतिषा यजेत इति वाक्येन विहितः तदेव कर्म नित्यं काम्यञ्च भवति इदानीं नित्यविधिना प्राप्तः अस्ति इत्युक्ते सत्यं नित्यविधिना प्राप्त एव सः तस्य कर्मणः इदानीं भवदुक्तरीत्या पुरुषसंस्कारकत्वं मुमुक्षुपुरुषसंस्कारकत्वं वक्तव्यं खलु एतं नैव वक्तुं शक्यते इति शङ्का तथैव अस्ति इति कर्तव्यतात्वम् इत्युक्ते अन्यं प्रति उपकारकत्वं करणत्वेन प्राप्तं वर्तते तत् इति कर्तव्यतात्वं नाम ज्ञायते वा कर्तव्यत्वप्रकारः इति कर्तव्यता इत्युच्यते अङ्गत्वम् इति कर्तव्यतात्वम् इत्युक्ते इदानीम् अङ्गत्वम् इति मनसि स्थापयन्तु संस्कारकत्वेन अन्यं प्रति अङ्गत्वं न सङ्गच्छते इदं प्रधानं वर्तते अन्योद्देशेन विहितं वर्तते तर्हि प्रधानस्य तस्य अन्यं प्रति अङ्गत्वं न सङ्गच्छते नित्यविधि प्राप्तस्य ज्योतिष्टोमादेः इति कर्तव्यतात्वविरोधात् संस्कारकता सिद्धिर्नास्ति संस्कारकता नैव सिद्ध्यति न शक्यते केवलं संस्कारकत्वं नाम अङ्गत्वं भविष्यति प्रधानं वर्तते तावदेव प्रधान अन्यं प्रति प्रधानत्वेन प्राप्तस्य अन्यत्र संस्कारकत्वम् इति स्वर्गादिकं प्रति स्वर्गं प्रति वा अथवा पापक्षयं प्रति वा ज्योतिष्टोमयागः ज्योतिष्टोमादिकर्माणि प्रधानतया प्राप्तानि वर्तन्ते तेषाम् अङ्गत्वं न सङ्गच्छते बौद्धुक्तरीत्या पुरुषसंस्कारकत्वम् इति उच्यते चेत् अङ्गत्वमेव स्यात् विरुद्धत्रिकद्वयापत्तिः तथा न पृष्टा विरुद्ध साध्यत्वसाधनत्वयोः समावेशे विरुद्धत्रिकद्वयापत्तिः शृणम् இங்கே அப்படி சொல்லல சாத்தியத்துவ சாதனத்தையோ சமாவேசம் சொல்லல கரணத்துவம் இது கர்த்தவியதாத்துவம் கரணம் இது கர்த்தவியம் இது கர்த்தவியதான் சொன்ன அங்கங்கள் இப்போ ஒரு பலம் உத்தேசிச்ச ஒரு யாகம் முக்கியமாக விதிக்கிறது அதுக்கு இன்னும் நிலை நிறைய அங்கங்கள் இருக்கும் இந்த அங்கங்கள் எல்லாம் இது கர்த்தவியதான்னு பேர் அங்கங்களுக்கு இது கர்த்தவியதா இது உச்சது இப்போ பிரயாஜ அனுயாஜாதிகம் தரிசபூர்ணமாசையோ இது கர்த்தவியதா அங்கம் தரிசபூர்ணமாசாபியாம் சொர்க்ககாமோ எஜேதான் விதி இல்லைன்னா யாவஜீவம் தரிசபூர்ணமாசாபியம் எஜேதானும் நித்தியவிதி நித்தியவிதியும் இருக்கு காமியவிதியும் இருக்கு ஒரே கர்மம் இதானிம் தத் பிரதானத்துவேன விஹிதம் தத் பிரதானத்துவேன விஹிதஸ்ய தஸ்ய இதானிம் அங்கத்துவம் வக்தும் சக்கியத்தை தஸ்ய அங்கானி அன்யானி வர்த்தந்தே பிரயாஜ அனுயாஜாதி
2: இதி கர்த்தவ்யதா கரணத்வயோ
3: இதி கர்த்தவ்யதாத்வம் கரணத்வம் ச ஏகத்ர கதம் உச்யதே பவதா
2: கரணதயா ஸ்வதந்திர வித்யந்தர விஹிதஸ்ய சௌத்ராமணி ப்ரஹஸ்பதி சவாதே சவாதே ரக்னிசயன வாஜ வாஜபேயாத் யங்கத்வவத் உபய விதி பலாத் உபய சித்தே
3: அதுக்கு சமாதானம் கொடுக்கிறார் அது நீங்க சொன்ன தோஷம் இல்ல ஏன்னா தனித்தனி விதி இருக்கணும் அவ்வளவுதான் ஒரே கர்மா அந்யம் பிரதி கரணம் அந்யம் பிரதி இது கர்த்தவியதான் துவயமபி சம்பவதி இதானிம் ஜோதிஷ்டோமயாக ஏவ நித்திய விதி விஹிதத்துவாத் பாபக்ஷயம் பிரதி கரணம் அதுவா காமிய விதி விஹிதத்துவாத் ஸ்வர்கம் பிரதி கரணம் அஸ்து அத்து முமுக்ஷோ ஆத்மசம்ஸ்காரகத்வேன அந்யேன வாக்கியேன விஹிதா அந்த வாக்கியத்துக்கு அந்த தாத்பரியம் இல்லை ஒரே வாக்கியத்துக்கு ரெண்டு தாத்பரியம் இருக்குன்னு சொன்னா வாக்கியபேதம் நேத்திக்கு
2: சொன்னேன்
3: இது வேற விதி இருக்கு இல்லையா ஒரே விதியை வச்சுன்னு நம்ம சொல்லல ரெண்டு விதி இருக்கிறதுனால உபய விதி பலாத் உபய சித்தேஹே உபய விதி பலாத் உபய சித்தேஹே நித்தியமாக பாபக்ஷயோத்தேசன ஜோதிஷ்டோமயாக விஹிதா அஸ்தி அஸ்து ததபி அங்கீக்கிரியதே இன்னும் காமிய விதி இருக்கு ததபி அங்கீக்கிரியதே ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமவிஜேதான ததபி அங்கீக்கிரியதே இதானிம் இதமபி அஸ்தி பாபக்ஷ இதம் முமுக்ஷுனா முமுக்ஷோ சித்தசுத்தியர்த்தம் ததபி விஹிதம் தரி பாபக்ஷயார்த்தத்துவம் அப்படி அஸ்தி பாபக்ஷயார்த்தம் நம்ம முமுக்ஷோ தத்துவஜானார்த்தத்துவம் பாபக்ஷயத்வாரா தத்துவஜானார்த்தத்துவம் சாமானியதா பாபக்ஷயார்த்தத்துவம் இங்கே தெரியும் நித்திய விதினாலேயே தெரியும் இது வந்து அப்படி இல்லை தத்துவஜானத்துக்கு உபயோகப்படுறது அது எங்க தெரியறதுன்னா அது வேற இன்னொரு வாக்கியம் இருக்கு அதனால தெரியறது அப்ப தனித்தனி வாக்கியங்கள் இருக்குன்னா இது ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது கதம் இது பிரஷ்டும் நசக்கியது பவதி பிருதக் பிருதக் வாக்கிய சத்வே ததர்த்தம் கிம் உச்சதே சயோக பிருதக்துவ நியாய இது அசிய விவகார மீமாசகானாம் இந்த அயம் சப்தா ஸ்மர்த்தவிய சயோக பிருதக்துவ நியாயேனா இது உச்சதே சயோக சப்தஸ் தத்திர வாக்கியம் இத்தியர்த்தா வாக்கியம் பிருதக் அஸ்தி அது சூத்திரகாரம் அந்த வார்த்தை போட்டிருக்காரு அதனால சயோக பிரதத்துவம் சொல்லுவேன் ஏகசிய உபயார்த்தத்துவே சயோக பிரதத்துவம் சூத்திரம் ஏகசிய உபயார்த்தத்துவே சயோக பிரதத்துவம் மீமாம்சா சூத்திரம் தனித்தனி வாக்கியங்கள் இருக்குன்னா இதெல்லாம் ஒத்துக்க முடியும் அவ்வளவுதான்
2: விஷயம்
3: ஆ வாக்கியபேத பிரச்சனையே நாஸ்தி வாக்கியத்வயம் வர்த்தது ஒரு வாக்கியத்துக்கு ரெண்டு தாத்பரியம் சொன்னா தானே விரோதம் ஒரே கர்மாவுக்கு ரெண்டு வாக்கியத்தை வச்சுட்டு ரெண்டு உபயோகம் சொன்னால் எப்படி தடுக்க முடியும் ததர்த்தம் உதாரணத்வயம் வியாக்கியானம் பண்ணலாம் சௌத்ராமணி ப்ரஹஸ்பதி சவாதேஹே சௌத்ராமணி ஒரு பசு யாகம் ப்ரஹஸ்பதி சவஹாங்கிற இன்னொரு யாகம் சோமயாகம் சௌத்ராமணி ப்ரஹஸ்பதி சவாதேஹே அக்னிஜயன வாஜபேயாத்யங்கத்வவத் உபய விதிபலாத் உபய சித்தேஹே ரெண்டு உதாரணம் கொடுத்துருக்கா சௌத்ராமணின்னு ஒரு ஒரு பசு யாகம் இருக்கு இந்த யாகத்துக்கு யதா யஜேத சௌத்ராமண்யா அபத்னீகோப்பியசோமபா இன்னொரு விதி மாதாபிதருபியாம் ரிணார்த்தாத் யஜேத இது வச்சனாத் பிரம்மவர்ச்சசகாமோ ப்ரஹஸ்பதி சவேன யஜேத இத்தியாதிபி ஸ்ருதிபிஹ ஸ்வாதந்திரேண பலகரணதையா விஹிதஸ்யாபி சௌத்ராமணி ப்ரஹஸ்பதி சவாதேஹே ஒரு ஒன்று எடுத்துக்கோ சௌத்ராமணின்னு பசு யாகம் இருக்கு சொன்னேன் இல்லையா இந்த சௌத்ராமணி என்ற பசு யாகம் சுதந்திர பலத்தை உத்தேசிச்சு விதிச்சிருக்கு அதுக்கு உதாரணம் யதா சௌத்ராமண்யா அபத்னீகோப்பி அசோமபஹ விவாகம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சௌத்ராமணி பண்ணலாம் அபத்னீக பத்னி வர்றதுக்கு முன்னாடி அசோமபஹ சோமயாகம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அன்யானி சர்வாணி கர்மாணி சோமயாக அனந்தரம் பவந்தி இதன் சோமயாகம் பண்ணல வேற ஒன்றும் இது சோமயாகம் தான் சௌத்ராமணி சௌத்ராமணின் ஒரு பசு யாகம் இருக்கு இது வேற சோமயாகமா தெரியாது பார்க்கணும் அஸ்து இதம் கர்மா சுதந்திர பல உத்தேசின விஹிதம் இன்னும் வந்து இன்னொரு வாக்கியம் அக்னின் ஜித்வா சௌத்ராமண்யா யஜேதா வாஜபேயன இஷ்டுவா ப்ரஹஸ்பதி சவேன யஜேதா தேன இஷ்டுவா ராஜா ராஜசூயனே இத்தியாதி வச்சனை அக்னி சயன வாஜபேயாத்யங்கத்வேனாபி விதானம் திருஷ்யதே சௌத்ராமணி யாகசிய அக்னி சயனோத்தேசேன விதானம் வர்த்ததே இது ஒரு உதாரணம் இன்னொரு உதாரணம் ப்ரஹஸ்பதி சவஹான்னு யாகம் இது பிரம்மவர்ச்சச காமஹ ப்ரஹஸ்பதி சவேன யஜேதான் பிரம்மவர்ச்சச ரூப ஃபலோத்தேசேன ப்ரஹஸ்பதி சவஹ விஹிதா சைவ ப்ரஹஸ்பதி சவஹ வாஜபேயேன இஷ்ட்வா ப்ரஹஸ்பதி சவேன யஜேதா இதி வாஜபேய அங்கத்வேன விஹிதா விஷயமாச்சு இல்லையா ரெண்டு உதாரணம் ஏவம் பிராதான்யம் திருஷ்யதே தஸ்ய அர்த்தக சாட்சாத் ஃபலோத்தேசன காரணம் பவதி. சௌத்ராமணி யாகம் அது இன்னொரு ஃபலம் உத்தேசிச்சு அபத்னீகோப்பி அசோமப சௌத்ராமண்யா யஜேத மாதா பிதிருப்யாம் ரிணார்த்தாத் யஜேத தத்ர ரிண மோசனம் இத்தியாதிக்கமபி ததா ஃபலம் உக்தம் ஸ்யாத். ததுத்தேசேன தத் விஹிதம் வர்த்ததே. தயேவ யாகஹ அக்னிஞ்சித்வா சௌத்ராமண்யா யஜேத இதி அக்னிசயனோத்தேசேன அக்னிசயனஸ்ய அங்கமாக விதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் ப்ரஹஸ்பதி சவம் அது பிரம்மவர்ச்சசகாமஹா ப்ரஹஸ்பதிசவேன யஜேதா இதி வாக்கியேன பிரம்மவர்ச்சசரூபஃபலோத்தேசேன விஹிதா சயேவ யாகஹ வாஜபேயேனேஷ்ட்வா ப்ரஹஸ்பதிசவேன யஜேதா இதி வாஜபேயே யாக அங்கத்வேன. ஒன்றும் இல்லை, ஒரே யாகம் ஃபலம் ஒரு சுதந்திர ஃபலத்தை உத்தேசிச்சும் விதிச்சிருக்கு, இன்னொரு கர்மாவுக்கு அங்கமாகவும் இருக்கு. நீங்களே பார்த்தா உங்களுடைய கர்மாவிலேயே நிறைய உதாரணங்கள் எல்லாம் இந்த மாதிரி கிடைக்கும். இதன் கேவலம் வைதிகே கர்மணி தேவதான் பௌத்திர ஏவம் லபியதே பிரதக் வச்சன பலாத் ஒரே கர்மம் இன்னொன்னுக்கு அங்கம் இன்னொன்னு சுதந்திர பலார்த்தம் ஏவம் பவதி.
4: கர்ம பேதஹா ஸ்ருதி
3: க பிரத்யவிஜ்ஞா அஸ்தி சேத் கர்ம பேதோ ந பவதி. கர்ம பேதஹா கிமர்த்தம் கர்ம பேதஹா ந சங்கிதம் ந சக்யதே. கர்ம பேதே பிரமாணம் ந பவதி சப்தாந்தராத்யாதி பிரமாணம் ந பவதி ந பிரவர்த்ததே இத்யேவ ஸ்யாத் அத்ர வியாக்யானே தத்விஷயே விசாரிதம் ஸ்யாத். உலிகிதம் அஸ்தி பஷந்து சாக்யானே வர்த்ததே. அதஹ
2: அதஹ
3: ஞானம்னா பிரம்ம சாட்சாத்காரம் மோட்சகாரணீபூதம் ஞானம். ஏதோ ஒரு ஜானம் இல்லை, கிஞ்சித் கிரந்தா படித்ததா கிமபி ஜாதம் இதப்புறம் கிமபி நக்ரியதே அப்படி இல்லை, அந்த சாட்சாத்காரம் மோட்சகாரணீபூதா சித்தசுத்தி ஜாதா இது கதா நிர்ணயித்தும் சக்கியதே தயா. சித்தசுத்தி ஜாயதே இத்தியஸ்ய அர்த்தகா சித்தசுத்தி வந்துருத்துன்னா விடலாமோ இல்லையோ கேட்கறான். சித்தசுத்தி சித்தசுத்தின்னா அந்த தத்துவஜானம் வரலேன்னா சித்தசுத்தி வரலேன்னு தான் அர்த்தம். எவ்வளவு சாஸ்திரம் படிச்சாலும் அந்த சாட்சா்காரம் வர்ற வரைக்கும் ஏதோ ஒரு சித்த மாலின்னு இருக்குதானே அர்த்தம். எல்லா விஷயம் தெரியும், ஏன் சாட்சா்காரம் வரலன்னா இன்னும் சித்தத்துல ஏதோ மாலின்யம் இருக்குன்னு அர்த்தம். சித்தசுத்தின்னா மாலின்யம்னா நமக்கு ராகத்வேஷாதிகள் மட்டும் இல்ல, துரித ரூபமாகவும் இருக்கும். திருஷ்டம் அதிர்ஷ்டம் துவேதா பவதி சித்தே மாலின்யம் மனசி ஏகம் தூ அஸ்மாக்கம் திருஷ்டம் மாலின்யம். திருஷ்டம்னா நமக்கே தெரியும் ராகத்வேஷாதிகம் காமக்ரோதாதிகம் இதெல்லாம் இருக்கு, நமக்கு இருக்குன்னா எவ்வளவு இருக்கா இல்லையா நமக்கே தெரியும், கரெக்டா தெரியும். இது திருஷ்டம் மாலின்யம். இன்னொன்னு அதிர்ஷ்டம் பாபம் பிரதிபந்தகம் பாபம் பவதி கிள தது அஸ்திவாதமா இது அஸ்மாபிர் நஜாயதே பவித்துமர்ஹதி. ஏவஞ்ச த்விதம் மாலின்யம் சித்தே திஷ்டதி கியத் பர்யந்தம் தத்துவஜான பர்யந்தம் திஷ்டதி. தரி தத்துவ ஜானம்னா கிரந்தம் படிச்சு வரக்கூடிய ஜானம் இல்லை, அதுவும் ஞானம் தான் இல்லைன்னு சொல்லலை. சாட்சா்காரா விவக்ஷிதா ஞானம் யாவது உதே உதேதி இத்த சாட்சா்காரா விவக்ஷிதா தத் சக சாட்சா்காரா யாவத் பர்யந்தம் ந ஆகதா தாவத் பர்யந்தம் கிஞ்சித் சித்தே மாலின்யம் அஸ்தி அஸ்தி இத்தேவ அஸ்தி இத்தேவ அவகந்தவ்யம். தரி தாவத் பர்யந்தம் கர்மாணி அனுஷ்டேயானி இதி அவசியம் அனுஷ்டேயானி இதி லப்யதே.
2: ननु विविदिशन्ति इति श्रवणात् कर्मणां ज्ञानेच्छा समुदाय पर्यन्तं
3: समुदय
2: समुदय ज्ञानेच्छा समुदाय पर्यन्तं अनुष्ठानम् इत्येत
3: இப்போ அதுக்கு ஒரு பூரபக்ஷம் கேக்குறார். ஞானோத்பத்தி பர்யந்தம் எப்படி சொல்ல முடியும்? விதி விதி வாக்கியத்தை வச்சுட்டு தான் இதெல்லாம் நிர்ணயம் பண்ணணும். விதி வாக்கியத்துல எப்படி இருக்கு? யஜ்ஞேன தானேன தபசா விவிதிஷந்தி இருக்கு. தமேதம் வேதானுவச்சனேன பிராமணாஹ விவிதிஷந்தி இச்சாம் பிராப்னுவந்தி விவிதிஷந்தி வேதன விஷயக விதந்தி நோக்தம் வேதன விஷயக இச்சாம் பிராப்னுவந்தி இச்சாம் பிராப்னுவந்தின்னு இருக்கு. தரிஹி வேதன விஷயக இச்சாம் உத்திஷ்ய யஜ்ஞாஹ விஹிதாஹ யஜ்ஞாதயோ விஹிதாஹ யஜ்ஞேன விவிதிஷந்தின்னு எடுத்துக்கோங்க. யஜ்ஞேன விவிதிஷந்தி விவிதிஷந்தி விதந்தி நோக்தம் விவிதிஷந்தி இத்தியுக்தம். அப்போ யஜ்ஞேனா யஜ்ஞம் காரணமா தெரியறது, யஜ்ஞேனா திருதி இருக்கிறதுனால ஜோதிஷ்டோமேனான்ற மாதிரி யஜ்ஞேனா இருக்கு. யஜ்ஞன்னா எல்லா யஜ்ஞத்தையும் எடுத்துக்கோங்க, இன்னும் ஏதோ ஒரு யஜ்ஞம்னு அர்த்தம் இல்லை. எத்கிஞ்சித் யஜ்ஞா விஹிதா கர்மகாண்டே அதெல்லாமே எடுத்துக்கலாம். யஜ்ஞேனா கிம் விவிதிஷந்தி. அப்போ யஜ்ஞேனா விவிதிஷாம் பாவையே, மீமாம்சா சொல்ற மாதிரி சொல்லணும்னா யஜ்ஞத்தினால என்ன விவிதிஷைய சம்பாதிக்கணும். தானே வரும் விவிதிஷான வேதன விஷயக இச்சா. தரி இச்சாம் உத்திஷ்ய வேதனம் உத்திஷ்யனா வேதன விஷயக இச்சாம் உத்திஷ்யவ யஜ்ஞாதயஹ விஹிதாஹ திருஷ்யந்தே. தரி तरी अर्थं वदतु, पङ्क्त्यर्थं वदतु इदानीं. तावदेव इति प्रश्नः कः इदानीम्?
2: एवं ज्ञानपर्यन्तं नाम साक्षात्कारपर्यन्तम्
3: इत्यत्र प्रमाणं नास्ति.
2: ज्ञानपर्यन्तं कर्माणि अनुष्ठेयानि इति उक्तम्, इदानीम् इच्छापर्यन्तमेव
3: वाक्यानुसारेण इच्छापर्यन्तं इच्छोत्पत्तिपर्यन्तम् अनुष्ठेयम् इति खलु दृश्यते. तर्हि इच्छोद्देशेन विहितं वर्तते, न तु ज्ञानोद्देशेन. इच्छोद्देशेन विहितम् इति चेत् न
2: सारमेतत्
3: सरिल्ल, सारमिल्ल, பெரிய ஒரு விசேஷம் இல்ல இல்ல இந்த கேள்வியில. இச்சாமிச்சாமிமர்த்தம் நிவேசனியம் புருஷார்த்தம் பவேத். புருஷேண இஷ்யமானஸ்யைவ உத்தேஷ்யத்வம். பவதா கிம் உக்தம்? வேதன விஷயக இச்சாம் உத்திஷ்ய யஜ்ஞாதயோ விஹிதாஹ இதி. ததா ந வக்தும் சக்யதே. குதஹ? இச்சாயாஹ புருஷார்த்தத்வம் நாஸ்தி. தர்ஹி இச்சாம் உத்திஷ்ய விதாதும் ந சக்யதே. இது பூர்வபக்ஷிக்குடைய அபிப்பிராயம் என்ன? விவிதிஷந்தி பிரத்யார்த்த பிராதான்யத்தை வச்சுட்டு கேள்வி கேட்டிருக்கான். விவிதிஷந்தி பிரகிருத்தியர்த்த பிரத்யார்த்தையோர் மத்திய பிரத்யார்த்தசிய பிராதான்யம். அங்க வந்து சன் பிரத்யம் இருக்கு, அதனுடைய அர்த்தம் இச்சா, வேதன விஷயக இச்சா. விவிதிஷந்தின்னு இருக்கு இல்லையா, தர்ஹி பிரத்யார்த்தசிய பிரத்யார்த்தத்தை கவனிக்காம இருக்க முடியாது. பிரத்யார்த்தம் என்ன? வேதன விஷயக இச்சா. தரி வேதன விஷயக இச்சா உத்தேசிய விகிதம் இது கலு வர்த்தவியம் கேள்வி. அதுக்கு சமாதானம் அதெல்லாம் இருக்கு, பிரத்யார்த்த பிராதானியம் எல்லாம் இருக்கு. ஆனா எங்க அது அன்வயிக்கிறதே இல்லையோ, யோகியதா ஏவ நாஸ்தி சேத் கதம் பவதி? இப்ப பிரத்யார்த்த பிராதானியம் சொல்ல முடியுமா? அஸ்வேன ஜிகமிஷதினு இருக்கு. அஸ்வேன ஜிகமிஷதி, ஜிகமிஷதி இத்தியுக்தே அஸ்வஸ்ய கரணத்துவம் கமனம் பிரதிவா கமன விஷயக இச்சாம் பிரதிவா? கமனம் பிரத்யேவ கலு கமன விஷயக இச்சாம் பிரதி அஸ்வசிய கரணம் வா, கரணத்துவம் வா. கமனம் பிரத்யேவ அஸ்வசிய உபயோக கஷ்டித் ராஜா அஸ்வேன ஜிகமிஷதி. அஸ்வேன கந்தும் இச்சதி அர்த்தம். ஆனா அஸ்வேன ஜிகமிஷதி இத்தியுக்தே தத்ர விதி கல்பியதே சேத் அஸ்வேன கச்சேத் இத்தியேவ அஸ்வேன ஜிகமிஷேத் இத்தி அர்த்தம் நாஸ்தி. ஏன்னா இது உச்சதே சேதபி அவ்வளவுதான் அர்த்தம் கிடைக்கும். ஏன்னா இச்சாம் பிரதி கரணத்துவம் நாஸ்தி அஸ்வசிய. தரி தத்வதேவ அத்ராபி விவிதிஷந்தி இது எதிபி உக்தம் ததாபி வித்யாம் பிரத்யேவ கரணத்துவம் நது விவிதிஷாம் பிரதி இதா இச்சாயாஹ புருஷார்த்தத்வமேவ நாஸ்தி. புருஷார்த்தமே இல்லை இச்சா, புருஷேண இச்சா ந அர்த்தியதே. இச்சாயாம் சத்யாம் அன்யத் கிஞ்சித் பவதி தாவதேவ. இச்சாயாஹ அபுருஷார்த்தத்வாத் அதஹ
2: கர்மணாம் பிரம்மபோத சாதனானாம் விசாரஸ்ய அனந்தரம் பிரம்மபோத சாஸ்திரஆரம்பஹ சமுச்சித.
3: பிரம்மபோதக சாஸ்திரஆரம்பஹ एवञ्च तस्य विचारः जातः. कर्मणां ब्रह्मबोधसाधनानां ब्रह्मबोधं प्रत्येव साधनानि कर्माणि न तु ब्रह्मबोधबोधविषयक इच्छां प्रति. ब्रह्मबोधं प्रत्येव कर्माणि साधनानि इति कृत्वा विचारस्य अनन्तरं ब्रह्मबोधकशास्त्रारम्भः समुचितः. इदवन्द वाचस्पतिमिश्ररुडे मतं खण्ड्यते अत्र वेदान्त अद्वैतिनां. तत्र भाष्यस्य व्याख्याकाराः சாங்கரபாஷ்யஸ்ய வியாக்யாகாராஹ பவந்தி வாசஸ்பதி மிஸ்ரா. தேஷாம் மதம் பவதி விவிதிஷோத்தேசேன கர்மாணி விஹிதானி இதி. ஏவம் விவிதிஷோத்தேசேன கர்மாணி விஹிதானி இது தேஷாம் மதம் பவதி. தஸ்ய கண்டனார்த்தம் இதம் உக்தம் அபுருஷார்த்தத்வாதி ந சம்பவதி இதி. இதனி தேஷாம் மதம் கிம் இத்தியாதிகம் அஹம் இதனி ந வதாமி தத் வாக்யார்த்தா வக்தவ்யச்சேத் லப்யதே அத்ரைவ பவதி வியாக்யானே லப்யதே இது எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் வாக்கிய

इतः परं विचारः कर्म विचारः कर्तव्यः इति सत्यं, मुमुक्षुणा कर्म विचारः कर्तव्यः, तस्य तदनन्तरं ब्रह्मविचारः इति अनयोः पौर्वापर्यं तदर्थम् एका युक्तिः उक्ता वर्तन्ते, काश्चन युक्तयः उक्ताः युगपत् भवतु इत्यपि एका शङ्का तिष्ठति खलु। युगपत् तत् कृत्वा इदं कर्तव्यमिति किमर्थं? युगपदपि सम्भाव्यते। कर्म ब्रह्मविचारयोः क्रमनियमः कथम् उपपद्यते, कथम् उपपद्यते इति प्रश्नः। क्रमनियमः अपरिदां वर्णनं क्रमनियमं, तत्र किं प्रमाणम्? कर्त्रैक्यात् इति चेत् समाधानं कुर्कुरा कर्त्रैक्यं समानकर्तृकत्वं भवति। समानकर्तृकत्वं यदा अस्ति तदा उरुत्तरे वर्णनं न, एक एव यदि कर्ता भवति तर्हि क्रमेणैव खलु कर्तुं शक्नोति सः। बहवः कर्तारः भवन्ति, अन्यः कर्मविचारं करिष्यति, अन्यः ब्रह्मविचारं करिष्यति चेत् पर्याप्तं न। वैदिकेषु कर्मसु तथा भवति, बहवः कर्तारः भवन्ति, कश्चिदेकम् अङ्गं करिष्यति, कश्चित् अन्यम् अङ्गं करिष्यति, अध्वर्युः किञ्चित् करोति, होता अन्यत् करोति इति सम्भवति। तद्वत् तद्वत् न अत्र कर्त्र ऐक्यं यदा उक्तं तदानीं केन क्रमेण इति झटिति प्रश्नो भवति किल। त्वयैव उभयं कर्तव्यं, तर्हि किं कृत्वा किं कर्तव्यम् इति अवश्यं जिज्ञासा भवति। कर्त्रैक्यं कथं निर्णीतं भवता? अनयोः कर्ता एकः भवेत्, कर्मविचारस्य ब्रह्मविचारस्य च कर्ता एको भवेत् इत्यपि त्वया कथं निर्णीतम्? ஒரு லௌகிக யுக்தியை வச்சுன்னு சொன்னார், ஆனா வைதிகமாக அதுக்கு பிரமாணம் இருக்கணும். அப்படின்னா கர்மா இப்போ பௌத்திர வைதிகேஷு கர்மசு கர்த்தைக்கியம் நிர்ணயத்தை, அது எப்படி எல்லாம் நிர்ணயம் பண்றாரோ அந்த அதுக்குள்ள ஏதாவது இங்க இருக்கான்னு கேக்குறார். ஏனக்கி பிரமாணைகி கர்த்தைக்கியம் நிர்ணயத்தை, எந்த எந்த இடத்துல கர்த்தைக்கியம் வரணுமோ அந்த மாதிரி இடங்கள் காமிக்கிறார், அந்த மாதிரி ஒரு ஸ்திதி இங்க இருக்கான்னு கேக்குறார். ஆகார தரிசபூர்ணமாசவத் அங்காங்கித்வேனவா, இப்போ ஒன்னு அங்க இன்னொன்னு அங்கின்னு வச்சுக்கோ, அங்கம் பிரதானம், ஆகாரம் ஒரு கர்மா இருக்கு, ஆகாரம் ஆகாரேதின்னு இருக்கு, தரிசபூர்ணமாசா பிரதானம், தரிசபூர்ணமாச யாக பிரதான யாக, தஸ்ய அங்கம் பவதி ஆகார. சரி, அங்கவும் அங்கியும் ஒன்னு அங்கி இன்னொன்னு அங்கம் அப்படி இருக்கு இருக்குன்னா அங்காங்கினோகோ தத்த ஏக கர்த்தகத்துவம் இது பௌத்த உற்சர்கதா லபியதே, உற்சர்கதா அங்காங்கினோ ஏக கர்த்தகத்துவம் இது வக்தும் சக்கியதே, தத்ராபி கதாச்சித் வைலட்சண்யம் பவதி, ததாபி உற்சர்கோ வா ததா அஸ்தி அங்காங்கினோ ஏக கர்த்தகத்துவம், அங்காங்கினோ ஏக கர்த்தகத்துவம் இத்யுக்தே ததாபி சாக்ஷாத் ஏக கர்த்தகத்துவம் நாஸ்தி போது. அந்த மாதிரி ஒரு நியாயம் நியாயமாவது இருக்கலாம், அங்காங்கினோ ஏக கர்த்தகத்துவம், இது அங்காங்கி பாவம் இருக்கா இங்க? பூர்வமீமாம்சா அத்தியனம் உத்தரமீமாம்சா அத்தியனசிய அங்கம், அதுவா உத்தரமீமாம்சா அத்தியனம் பூர்வமீமாம்சா அத்தியனசிய அங்கம் இருக்கா இல்லையா? இருக்கு இருக்குன்னு சொல்லலாமே. உத்தரமீமாம்சா அத்தியனம் உபயோக அஸ்தி பரம்பரையா இத்தே சாட்சாத் நாஸ்தி, சித்தசுத்தியர்த்தம் கர்மானுஷ்டானமேவ அபேக்ஷதே, கர்மானுஷ்டானார்த்தம் கர்ம ஜானம் அபேக்ஷதே, கர்மஸ்வரூப நிர்ணய அபேட்சது, கர்மஸ்வரூப நிர்ணயார்த்தம் பூர்வமீமாம்சா அத்தியனம் அபேட்சது, அப்படிதானே இருக்கு. சாட்சாத் கிமபி நாஸ்தி, சாட்சாத்து கர்மானுஷ்டானமேவ கலு சித்தசுத்தியர்த்தம், சித்தசுத்தியர்த்தம் தர்மோ விஹித நது தர்ம விசார, தரி விசாரஸ்து தூரே கத பரம்பரையா உபகாரகத்துவம் வக்தும் சக்கியதே. ஏதே கிம் மனசி நிதாய பிரச்சந்தினா அங்காங்கி பாவம் சொன்னு சொல்லணும்னா ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாக்கியானம் மத்திய ஏதோ ஏதோ ஒன்னு சொல்லணும், அது ஒன்றும் இல்லைன்னா நம்மளே அப்படியே கல்பனை பண்ணி சொல்ல முடியாது. அத்தா பிரச்சந்தி ஆகார தரிசபூர்ணமாசவத் அங்காங்கித்வேனவா, அப்புறம் ஏக அங்கி நிரூபித அநேக அங்கத்துவம், எங்க இருக்கோ அங்க கிரமம் ஏக கர்த்தகத்துவம் பவதி. ஏக அங்கி நிரூபித அநேக அங்காணி, ஏக அங்கி தரிசபூர்ணமாச யாக, தஸ்ய அங்காணி பவந்தி பிரயாஜாதீனி பிரயாஜாக பஞ்ச பிரயாஜா, அஞ்சு பிரயாஜங்கள் பண்றது, இந்த அஞ்சு பிரயாஜங்களும் தரிசபூர்ண மாசத்தினுடைய அங்கங்கள். சரி, ஏக அங்கி தரிசபூர்ண மாசையாக தன் நிரூபிதானி பஞ்ச அங்காணி, இப்ப இந்த பஞ்ச அங்கங்களுக்கு ஏக கர்த்தகத்துவம் வரும், தது தத்ராஸ்திவா இது.
அஸ்தி சேத் அஸ்தி வக்தவியம் தாவதேவ பிருச்சந்தி தாவதேவ பஞ்ச பிரயாஜவதாங் ஏகாங்கி பிரயுக்த

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: வேத பாட்டாக ருக்வேத மாலா பாட்டாக.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.org, த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் சிவஸ்தோத்ராஸ். இன் திஸ் you are about to listen Jaya Shiva Shankara, presented by Pramila Manik. Thank you. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். The next program is Shiva Stotra. In this, you are about to listen
2: Shivaya Parameshwaraya,
1: chanted by Pramila Manik. Thank you.
2: Om Namah Shivaya.

0: நம டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் ஷைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யுவர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ அயுக்த நாமாவளி, பிரசன்டட் பை கானு ராமசுவாமி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் டிவைன் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் ஹைலைட்ஸ் ஆஃப் உபனிஷத்ஸ். த டைட்டில் இஸ் சாந்தோக்கிய உபனிஷத், பிரசன்டட் பை சுவாமி

0: Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shtikhanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambodiri.
2: Shranu Nityavidhi Praptasya Jyotishtoma Dehe Iti Kartavyatatva Virodhat Na Samskarata Siddhihi Iti Che
3: Nityavidhi Praptasya Jyotishtoma Dehe Iti Kartavyatatva Virodhat नित्यविधि प्राप्तस्य इत्युक्ते ज्योतिष्टोम यागः वसन्ते वसन्ते ज्योतिषा यजेत इत्येवं नित्यविधिना प्राप्तः नाम फलं प्रति किञ्चित् फलं प्रति करणत्वेन प्राप्तः तस्य अन्यसंस्कारकत्वमेव न सङ्गच्छते इति अन्यं प्रति करणत्वेन सः विहितः नित्यविधि इत्युक्ते वसन्ते वसन्ते इति विधिरस्ति स्वर्गगामो यजेत इति ज्योतिष्टोमेन स्वर्गगामो यजेत इति स्वर्गोद्देशेनापि सः प्राप्तः एवञ्च अन्यं प्रति करणत्वेन प्राप्तस्य कर्मणः अन्यं प्रति संस्कारकत्वम् इति न सङ्गच्छते
2: सः नित्यविधिः इति नास्ति सः नित्यविधिः नास्ति
3: किं
2: ज्योतिष्टं नित्यविधिः नास्ति ज्योतिष्टं स्वर्गकामः इति नित्यविधिः
3: सः नित्यविधिर्न नित्यविधिर्नाम अवश्य कर्तव्यः विधिः सः वसन्ते वसन्ते ज्योतिषाय जयत इति वाक्येन विहितः तदेव कर्म नित्यं काम्यञ्च भवति इदानीं नित्यविधिना प्राप्तः अस्ति इत्युक्ते सत्यं नित्यविधिना प्राप्त एव सः तस्य कर्मणः इदानीं भवदुक्तरीत्या पुरुषसंस्कारकत्वं मुमुक्षुपुरुषसंस्कारकत्वं वक्तव्यं खलु एतं नैव वक्तुं शक्यते इति शङ्का तथैव अस्ति इति कर्तव्यतात्वम् इत्युक्ते अन्यं प्रति उपकारकत्वं करणत्वेन प्राप्तं वर्तते तत् इति कर्तव्यतात्वं नाम ज्ञायते वा कर्तव्यत्वप्रकारः इति कर्तव्यता इत्युच्यते अङ्गत्वम् इति कर्तव्यदात्वम् इत्युक्ते इदानीम् अङ्गत्वम् इति मनसि स्थापयन्तु संस्कारकत्वेन अन्यं प्रति अङ्गत्वं न सङ्गच्छते इदं प्रधानं वर्तते अन्योद्देशेन विहितं वर्तते तर्हि प्रधानस्य तस्य अन्यं प्रति अङ्गत्वं न सङ्गच्छते नित्यविधिप्राप्तस्य ज्योतिष्टोमादेः इति कर्तव्यतात्वविरोधात् संस्कारकतासिद्धिर्नास्ति संस्कारकता नैव सिद्ध्यति न शक्यते केवलं संस्कारकत्वं नाम अङ्गत्वं भविष्यति प्रधानं वर्तते तावदेव प्रधान अन्यं प्रति प्रधानत्वेन प्राप्तस्य अन्यत्र संस्कारकत्वम् इति स्वर्गादिकं प्रति स्वर्गं प्रति वा अथवा पापक्षयं प्रति वा ज्योतिष्टोमयागः ज्योतिष्टोमादिकर्माणि प्रधानतया प्राप्तानि वर्तन्ते तेषाम् अङ्गत्वं न सङ्गच्छते बहुदुक्तरीत्या पुरुषसंस्कारकत्वम् इति उच्यते चेत् अङ्गत्वमेव स्यात् विरुद्धत्रिकद्वयापत्तिः तथा न पृष्टा विरुद्ध साध्यत्वसाधनत्वयोः समावेशे विरुद्धत्रिकद्वयापत्तिः सुलणम् इङ्गे अप्पडि सुलले साध्यत्वसाधनत्वयोः समावेशं सुलले करणत्वम् इति कर्तव्यदात्तु करणम् इति कर्तव्य इति कर्तव्यदानं सुलना अङ्गङ्गल् இப்போ ஒரு பலம் உத்தேசிச்ச ஒரு யாகம் முக்கியமாக விதிக்கிறது அதுக்கு இன்னும் நிலை நிறைய அங்கங்கள் இருக்கும் இந்த அங்கங்கள் எல்லாம் இதி கர்த்தவியதான்னு பேர் அங்கங்களுக்கு இதி கர்த்தவியதா இது வச்சது இப்போ பிரயாஜ அனுயாஜாதிகம் தரிசபூர்ண மாசையோ இதி கர்த்தவியதா அங்கம் தரிசபூர்ண மாசாபியாம் சொர்க்ககாமோ யஜேதான்னு விதி இல்லைன்னா யாவஜீவம் தரிசபூர்ண மாசாபியம் யஜேதான்னு நித்திய விதி நித்திய விதியும் இருக்கு காமிய விதியும் இருக்கு ஒரே கர்மம் இதானிம் தத் பிரதானத்துவேன விஹிதம் தது பிரதானத்துவேன விஹிதஸ்ய தஸ்ய இதானிம் அங்கத்துவம் न वक्त शक्य तस् अंगा अन्या वर्तन
2: प्रयाजानुयाजादी
3: कर्तव्यता करण चेकत्र कथम उच्यते
2: करणतया स्वतंत्र विध्यंतर विहितस्य सौत्रामणि बृहस्पति सवादे सवादे अग्निचयन वाज वाजपेयात् व्यंगत्ववत् उभय विधि बलात् उभय सिद्धे
3: அதுக்கு சமாதானம் கொடுக்கிறார் அது நீங்க சொன்ன தோஷம் இல்ல ஏன்னா தனித்தனி விதி இருக்கணும் அவ்வளவுதான் ஒரே கர்ம அன்யம் பிரதி கரணம் அன்யம் பிரதி இதி கர்த்தவ்யதான் துவயமபி சம்பவதி இதானிம் ஜோதிஷ்டோமயாக ஏவ நித்திய விதி விஹிதத்துவாத் பாபக்ஷயம் பிரதி கரணம் அதுவா காமிய விதி விஹிதத்துவாத் ஸ்வர்கம் பிரதி கரணம் அஸ்து அத்திர தூ மோக்ஷோ ஆத்மசம்ஸ்காரகத்வேன அன்யேன வாக்கியன விஹித அந்த வாக்கியத்துக்கு அந்த தாத்பரியம் இல்ல ஒரே வாக்கியத்துக்கு ரெண்டு தாத்பரியம் இருக்குன்னு சொன்னா வாக்கியபேதம் நேத்துக்கு
2: சொன்னேன்
3: இது வேற விதி இருக்கு இல்லையா ஒரே விதியை வச்சுன்னு நம்ம சொல்லல ரெண்டு ரெண்டு ரெண்டு விதி இருக்கிறதுனால உபய விதி பலாத் உபய சித்தேஹே உபய விதி பலாத் உபய சித்தேஹே நித்தியமாக பாபக்ஷயோத்தேசன ஜோதிஷ்டோமயாக விஹிதா அஸ்தி அஸ்து ததபி அங்கீக்ரியதே இன்னும் காமிய விதி இருக்கு ததபி அங்கீக்ரியதே ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமவிஜேதான ததபி அங்கீக்ரியதே இதானிம் இதமபி அஸ்தி பாபக்ஷ இதம் முமுக்ஷுணா சித்த முமுக்ஷோ சித்தசுத்தியர்த்தம் ததபி விஹிதம் தரி பாபக்ஷயார்த்தத்துவம் அப்படி அஸ்தி பாபக்ஷயார்த்தம் நம்ம முமுக்ஷோ தத்துவஜானார்த்தத்துவம் பாபக்ஷயத்வாரா தத்துவஜானார்த்தத்துவம் சாமானியதா பாபக்ஷயார்த்தத்துவம் இங்கே தெரியும் நித்திய விதினாலேயே தெரியும் இது வந்து அப்படி இல்லை தத்துவஜானத்துக்கு உபயோகப்படுறதுன்னு அது எங்க தெரியறதுன்னா அது வேற இன்னொரு வாக்கியம் இருக்கு அதனால தெரியறது அப்ப தனித்தனி வாக்கியங்கள் இருக்குன்னா இது ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது கதம் இது பிரஷ்டும் நசக்கியதே பவதி பிருதக் பிருதக் வாக்கிய சத்துவே ததர்த்தம் கிம் உச்சதே சயோக பிருதக்துவ நியாயா இது அசிய விவகார மீமாம்சகானாம் இந்த அயம் சப்தா ஸ்மர்த்தவியா சயோக பிருதக்துவ நியாயேனா இது உச்சதே சயோக சப்தஸ்தி தத்திர வாக்கியம் இத்தியர்த்த வாக்கியம் பிருதக் அஸ்தி அது சூத்திரகாரர் அந்த வார்த்தை போட்டிருக்காரு அதனால சயோக பிரதத்துவம் சொல்லுவேன் ஏகசிய உபயார்த்தத்துவே சயோக பிரதத்துவம் சூத்திரம் ஏகசிய உபயார்த்தத்துவே சயோக பிரதத்துவம் மீமாம்சா சூத்திரம் தனித்தனி வாக்கியங்கள் இருக்க இருக்குன்னா இதெல்லாம் ஒத்துக்க முடியும் அவ்வளவுதான்
2: விஷயம்
3: ஆ வாக்கியபேத வாக்கியபேத பிரச்சனையே நாஸ்தி வாக்கியத்வயம் வர்த்தது ஒரு வாக்கியத்துக்கு ரெண்டு தாத்பரியம் சொன்னா தானே விரோதம் ஒரே கர்மாவுக்கு ரெண்டு வாக்கியத்தை வச்சுட்டு ரெண்டு உபயோகம் சொன்னால் எப்படி தடுக்க முடியும் தர்த்தம் உதாரணத்வயம் வியாக்கியானம் பண்ணலாம்
2: சௌத்ராமணி பிருஹஸ்பதி
3: சௌத்ராமணி பிருஹஸ்பதி சவாதே சௌத்ராமணி ஒரு பசு யாகம் பிருஹஸ்பதி சவஹான் ஒரு இன்னொரு யாகம் சோமயாகம் சௌத்ராமணி பிருஹஸ்பதி சவாதே அக்னிஜயன வாஜபேயாத்யங்கத்வத் உபய விதிபலாத் உபய சித்தேஹ ரெண்டு உதாரணம் கொடுத்துருக்கா சௌத்ராமணின்னு ஒரு ஒரு பசு யாகம் இருக்கு இந்த யாகத்துக்கு யதா யஜேத சௌத்ராமண்யா அபத்னிகோப்பியசோமபா இன்னொரு விதி மாதாபிதிருப்யாம் ரிணார்த்தாத் யஜேத இது வச்சனாத் பிரம்மவர்ச்சசகாமோ பிருஹஸ்பதி சவேன யஜேத இத்தியாதிபி ஸ்ருதிபிஹ ஸ்வாதந்திரேண பலகரணதையா விஹிதஸ்யாபி சௌத்ராமணி பிருஹஸ்பதி சவாதேஹே ஒரு ஒன்று எடுத்துக்கோ சௌத்ராமணின்னு பசு யாகம் இருக்கு சொன்னேன் இல்லையா இந்த சௌத்ராமணி என்ற பசு யாகம் சுதந்திர பலத்தை உத்தேசிச்சு விதிச்சிருக்கு அதுக்கு உதாரணம் யதா சௌத்ராமண்யா அபத்னிகோப்பி அசோமபா விவாகம் பண்றதுக்கு முன்னாடியே சௌத்ராமணி பண்ணலாம் அபத்னிகா பத்னி வர்றதுக்கு முன்னாடி அசோமபா சோமயாகம் பண்றதுக்கு முன்னாடியும் அன்யானி சர்வாணி கர்மாணி சோமயாக அனந்தரம் பவந்தி இதன் சோமயாகம் பண்ணல வேற ஒன்னும் இது சோமயாகம் தான் சௌத்ராமணி சௌத்ராமணின்னு ஒரு பசு யாகம் இருக்கு இது வேற சோமயாகமா தெரியாது பார்க்கணும் அஸ்து இதம் கர்ம சுதந்திர பல உத்தேசன விஹிதம் இன்னும் வந்து இன்னொரு வாக்கியம் அக்னிஞ்சித்வா சௌத்ராமண்யா யஜேதா வாஜபேயேன இஷ்டுவா பிருஹஸ்பதி சவேன யஜேதா தேன இஷ்டுவா ராஜா ராஜசூயன இத்தியாதி வச்சனை அக்னிச்சயன வாஜபேயாத்யங்கத்வேனாபி விதானம் திருஷ்யதே சௌத்ராமணி யாகசிய அக்னிச்சயனோத்தேசன விதானம் வர்த்தது இது ஒரு உதாரணம் இன்னொரு உதாரணம் பிருஹஸ்பதி சவஹான்னு யாகம் இத பிரம்மவர்ச்சச காமஹ பிருஹஸ்பதி சவேன யஜேதான் பிரம்மவர்ச்சச ரூப ஃபலோத்தேசேன பிருஹஸ்பதி சவஹ விஹிதா சைவ பிருஹஸ்பதி சவஹ வாஜபேயேன இஷ்டுவா பிருஹஸ்பதி சவேன யஜேதா இது வாஜபேய அங்கத்வேன விஹிதா விஷயமாச்சு இல்லையா ரெண்டு உதாரணம் ஏவம் பிராதான்யம் திருஷ்யதே தஸ்ய அர்த்தக சாட்சாத் ஃபலோத்தேசன கரணம் பவதி. சௌத்ராமணி யாகம் அத இன்னொரு ஃபலம் உத்தேசிச்சு அபத்னீகோபி அசோமப சௌத்ராமண்யா யஜேத மாதா பிதிருப்யாம் ரிணார்த்தாத் யஜேத தத்ர ரிண மோசனம் இத்தியாதி கிமபி ததா ஃபலம் உக்தம் ஸ்யாத். ததுத்தேசேன தத் விஹிதம் வர்த்ததே. தயேவ யாகஹ அக்னிஞ்சித்வா சௌத்ராமண்யா யஜேத இதி அக்னிசயனோத்தேசேன அக்னிசயனஸ்ய அங்கமாக விதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் ப்ரஹஸ்பதி சவம் அது பிரம்மவர்ச்சசகாமஹ ப்ரஹஸ்பதி சவேன யஜேதா இதி வாக்கியேன பிரம்மவர்ச்சச ரூப ஃபலோத்தேசேன விஹித சயேவ யாகஹ வாஜபேயேனேஷ்ட்வா ப்ரஹஸ்பதி சவேன யஜேத இதி வாஜபேயே யாக அங்கத்வேன. ஒன்றும் இல்லை, ஒரே யாகம் ஃபலம் ஒரு சுதந்திர ஃபலத்தை உத்தேசிச்சும் விதிச்சிருக்கு, இன்னொரு கர்மாவுக்கு அங்கமாகவும் இருக்கு. நீங்களே பார்த்தா உங்களுடைய கர்மாவிலேயே நிறைய உதாரணங்கள் எல்லாம் இந்த மாதிரி கிடைக்கும். இதன் கேவலம் வைதிகே கர்மணி தேவதான் பௌத்திர ஏவம் லபியதே பிரதக் வச்சன பலாத் ஒரே கர்மம் இன்னொன்னுக்கு அங்கம் இன்னொன்னு சுதந்திர பலார்த்தம் ஏவம் பவதி. கர்ம பேதா பிரத்யவிஜ்ஞா அஸ்தி சேத் கர்மபேதோ ந பவதி. கர்மபேதா கிமர்த்தம் கர்மபேதா ந சங்கிதும் ந சக்யதே. கர்மபேதே பிரமாணம் ந பவதி சப்தாந்தராத்யாதி பிரமாணம் ந பவதி ந பிரவர்த்ததே இத்யேவ ஸ்யாத். அத்ர வியாக்யானே தத்விஷயே விசாரிதம் ஸ்யாத் உலிகிதமஸ்தி பிரசந்து சாக்யானே வர்த்ததே. அதஹ
2: அதஹ
3: தத்ர உத்தே த்வயோத்தேசேன விஹிதம் இதி கிருத்வா கர்மபேதாய இதி நாஸ்தி. நித்யவிதினா விஹிதம் விஹிதேவ ஜோதிஷ்டோ மஹா ஃபலோத்தேசேனாபி விஹித கலு கர்மபேதா நோச்சதே தத்வதேவ அத்ராபி கர்மபேதோ நபவதி. அதஹ உபய விதி பலாத் உபய சித்தேஹ உபய சித்தேஹ அதஹ
2: அதஹ யாவத் உற்பத்தியதே ஞானம் தாவத் அனுஷ்டேயானி கர்மாணி.
3: அவ்வளவுதான். யாவத் ஞானம் உற்பத்தியதே தாவத் ஞானம்னா பிரம்ம சாட்சாத்காரம் மோக்ஷ காரணீபூதம் ஞானம். ஏதோ ஒரு ஞானம் இல்லை, கிஞ்சித் கிரந்தாக படித்ததாக கிமபி ஞாதம் இது அப்புறம் கிமபி நக்ரியதையோ அப்படி இல்லை. அந்த சாட்சா்காரம் மோக்ஷ காரணீபூதா சித்தசுத்தி ஜாதா இது கதா நிர்ணயித்தும் சக்கியதே தயா சித்தசுத்தி ஜாயதே இத்தியஸ்ய அர்த்தகஹ. சித்தசுத்தி வந்துருத்துன்னா விடலாமோ இல்லையோ கேட்கிறான். சித்தசுத்தி சித்தசுத்தின்னா அந்த தத்துவஜானம் வரலேன்னா சித்தசுத்தி வரலேன்னு தான் அர்த்தம். எவ்வளவு சாஸ்திரம் படிச்சாலும் அந்த சாட்சா்காரம் வர்ற வரைக்கும் ஏதோ ஒரு சித்த மாலின்னு இருக்குதானே அர்த்தம். எல்லா விஷயம் தெரியும், ஏன் சாட்சா்காரம் வரலன்னா இன்னும் சித்தத்துல ஏதோ மாலின்யம் இருக்குன்னு அர்த்தம். சித்தசுத்தின்னா மாலின்யம்னா நமக்கு ராகத்வேஷாதிகள் மட்டும் இல்லை, துரித ரூபமாகவும் இருக்கும். திருஷ்டம் அதிருஷ்டம் துவேதா பவதி சித்தே மாலின்யம் மனசி. ஏகம் தூ அஸ்மாக்கம் திருஷ்டம் மாலின்யம். திருஷ்டம்னா நமக்கே தெரியும் ராகத்வேஷாதிகம் காமக்ரோதாதிகம் இதெல்லாம் இருக்கு. நமக்கு இருக்குன்னா எவ்வளோ இருக்கா இல்லையா நமக்கே தெரியும், கரெக்டாக தெரியும். இது திருஷ்டம் மாலின்யம். இன்னொன்று அதிருஷ்டம் பாபம் பிரதிபந்தகம் பாபம் பவதி கிள தது அஸ்திவாதமாக இது அஸ்மாபிர் நஜாயதே பவித்தும் அருகதி. ஏவஞ்ச த்விதம் மாலின்யம் சித்தே திஷ்டதி கியத் பர்யந்தம் தத்துவஜான பர்யந்தம் திஷ்டதி. தரி தத்துவ ஜானம்னா கிரந்தம் படிச்சு வரக்கூடிய ஜானம் இல்லை, அதுவும் ஞானம் தான் இல்லைன்னு சொல்லலை. சாட்சா்கார விவக்ஷிதா ஞானம் யாவது உதேதி இத்தியத்திர சாட்சா்கார விவக்ஷிதா தத் சக சாட்சா்கார யாவத் பர்யந்தம் ந ஆகதா தாவத் பர்யந்தம் கிஞ்சித் சித்தே மாலின்யம் அஸ்தி இத்தியவ அவகந்தவ்யம். தரி தாவத் பர்யந்தம் கர்மாணி அனுஷ்டேயானி இதி அவசியம் அனுஷ்டேயானி இதி லப்யதே.
2: ननु विविदिशन्ति इति श्रवणात् कर्मणां ज्ञानेच्छा समुदाय पर्यन्तं
3: समुदय
2: ज्ञानेच्छा समुदाय पर्यन्तं अनुष्ठानम् इत्येत
3: இப்போ அதுக்கு ஒரு பூரபக்ஷம் கேக்குறார். ஞானோத்பத்தி பர்யந்தம் எப்படி சொல்ல முடியும்? விதி வாக்கியத்தை வச்சுட்டு தான் இதெல்லாம் நிர்ணயம் பண்ணணும். விதி வாக்கியத்துல எப்படி இருக்கு? யஜ்ஞேன தானேன தபசா விவிதிஷந்தி இருக்கு. தமேதம் வேதானுவச்சனேன பிராமணாஹ விவிதிஷந்தி இச்சாம் பிராப்னுவந்தி விவிதிஷந்தி வேதன விஷயக விதந்தி இது நோக்தம். வேதன விஷயக இச்சாம் பிராப்னுவந்தி இச்சாம் பிராப்னுவந்தின்னு இருக்கு. தரிஹி வேதன விஷயக இச்சாம் உத்திஷ்ய யஜ்ஞாஹ விஹிதாஹ யஜ்ஞாதயோ விஹிதாஹ யஜ்ஞேன விவிதிஷந்தின்னு எடுத்துக்கோங்க. யஜ்ஞேன விவிதிஷந்தி விவிதிஷந்தி விதந்தி இது நோக்தம் விவிதிஷந்தி இத்தியுக்தம். அப்போ யஜ்ஞேன யஜ்ஞம் காரணமா தெரியறது, யஜ்ஞேனா திருதி இருக்கிறதுனால ஜோதிஷ்டோமேனான்ற மாதிரி யஜ்ஞேனா இருக்கு. யஜ்ஞம்னா எல்லா யஜ்ஞத்தையும் எடுத்துக்கோங்க, இன்னும் ஏதோ ஒரு யஜ்ஞம்னு அர்த்தம் இல்லை. எத்கிஞ்சித் யஜ்ஞா விஹிதா கர்மகாண்டே அதெல்லாம் எடுத்துக்கலாம். யஜ்ஞேனா கிம் விவிதிஷந்தி. அப்போ யஜ்ஞேன விவிதிஷாம் பாவையே, மீமாம்சாக்கள் சொல்ற மாதிரி சொல்லணும்னா யஜ்ஞத்தினால என்ன விவிதிஷைய சம்பாதிக்கணும். தானே வரும் விவிதிஷான வேதன விஷயக இச்சா. தரி இச்சாம் உத்திஷ்ய வேதனம் உத்திஷ்யனா வேதன விஷயக இச்சாம் உத்திஷ்யவ யஜ்ஞாதய விஹிதா திருஷ்யந்தே. தரி தரி அர்த்தம் வதது, பங்க்தியர்த்தம் வதது இதானீம்.
2: வாக்கியானுசாரேண
3: இச்சாபர்யந்தம் இச்சோத்பத்தி பர்யந்தம் அனுஷ்டேயமிதி கலு த்ருஷ்யதே. தர்ஹி இச்சோத்தேசேன விஹிதம் வர்த்ததே நது ஞானோத்தேசேன, இச்சோத்தேசேன விஹிதம் இது சேத் ந ந சாரம். இது சரியில்ல, சாரம் இல்ல, பெரிய ஒரு விசேஷம் இல்ல இதுல, இந்த கேள்வியில. புருஷார்த்தம் புருஷார்த்தம் நாஸ்தி இச்சாயாஹ புருஷார்த்தத்வாத் இது பூர்வபக்ஷிக்கு பூர்வபக்ஷிக்குடைய அபிப்பிராயம் என்ன, விவிதிஷந்தி பிரத்யார்த்த பிராதியத்தை வச்சு கேள்வி கேட்டிருக்கான். விவிதிஷந்தி பிரகிருத்தியர்த்த பிரத்யார்த்தையோர் மத்திய பிரத்யார்த்தசிய பிராதியம், அங்க வந்து சன் பிரத்யம் இருக்கு, அதனுடைய அர்த்தம் இச்சா, வேதன விஷயக இச்சா. விவிதிஷந்தின்னு இருக்கு இல்லையா, தர்ஹி பிரத்யார்த்தசிய பிரத்யார்த்தத்தை கவனிக்காம இருக்க முடியாது. பிரத்யார்த்தம் என்ன, வேதன விஷயக இச்சா. தரி வேதன விஷயக இச்சாம் உத்திஷ்ய விகிதம் இது கலு வர்த்தவியம். அதுக்கு சமாதானம், அதெல்லாம் இருக்கு, பிரத்யார்த்த பிராதியம் எல்லாம் இருக்கு, ஆனா எங்க அது அன்வயிக்கிறதே இல்லையோ, யோகியதா ஏவ நாஸ்தி சேத் கதம் பவதி. இப்ப பிரத்யார்த்த பிராதியம் சொல்ல முடியுமா, அஸ்வேன ஜிகமிஷதின்னு இருக்கு. அஸ்வேன ஜிகமிஷதி, ஜிகமிஷதி இத்தியுக்தே அஸ்வஸ்ய கரணத்துவம் கமனம் பிரதிவா கமன விஷயக இச்சாம் பிரதிவா, கமனம் பிரத்யேவ கலு கமன விஷயக இச்சாம் பிரதி அஸ்வஸ்ய கரணம் வா கரணத்துவம் வா, கமனம் பிரத்யேவ அஸ்வஸ்ய உபயோக கஷ்டித் ராஜா அஸ்வேன ஜிகமிஷதி. அஸ்வேன கந்தும் இச்சதி தான் அர்த்தம், ஆனா அஸ்வேன ஜிகமிஷதி இத்தியுக்தே தத்ர விதி கல்பியதே சேத் அஸ்வேன கச்சேத் இத்தியேவ அஸ்வேன ஜிகமிஷேத் இத்தி அர்த்தம் நாஸ்தி. ஏன்னா இது உச்சதே சேதபி அவ்வளவுதான் அர்த்தம் கிடைக்கும், ஏன்னா இச்சாம் பிரதி கரணத்துவம் நாஸ்தி அஸ்வஸ்ய. தர்ஹி தத்வதேவ அத்ராபி விவிதிஷந்தி இது எதிபி உக்தம் ததாபி வித்யாம் பிரத்யேவ கரணத்துவம் நது விவிதிஷாம் பிரதி இதா இச்சாயாஹ புருஷார்த்தத்வமேவ நாஸ்தி. புருஷார்த்தமே இல்லை இச்சா, புருஷேன இச்சா ந அர்த்தியதே இச்சாயாம் சத்யாம் அன்யத் கிஞ்சித் பவதி தாவதேவ இச்சாயாஹ அபுருஷார்த்தத்வாத் அதஹ
2: கர்மணாம் பிரம்மபோத சாதனானாம் விசாரஸ்ய அனந்தரம் பிரம்மபோத சாஸ்திரஆரம்பஹ சமுச்சித
3: பிரம்மபோதக சாஸ்திரஆரம்பஹ எவஞ்ச தஸ்ய விசாரஹ ஜாதஹ கர்மணாம் பிரம்மபோத சாதனானாம் பிரம்மபோதம் பிரத்யேவ சாதனானி கர்மாணி நது பிரம்மபோத போத விஷயக இச்சாம் பிரதி பிரம்மபோதம் பிரத்யேவ கர்மாணி சாதனானி இது கிருத்வா விசாரஸ்ய அனந்தரம் பிரம்மபோதக சாஸ்திரஆரம்பஹ சமுச்சிதஹ. இது வந்து வாசஸ்பதி மிஸ்ரருடைய மதம் கண்டியதே அத்த வேதாந்த அத்வைதினாம் தத்ர பாஷ்யஸ்ய வியாக்கியாகாரஹ சாங்கரபாஷ்யஸ்ய வியாக்கியாகாரஹ பவந்தி வாசஸ்பதி மிஸ்ரஹ தேஷாம் மதம் பவதி விவிதிஷோத்தேசேன கர்மாணி விஹிதானி இதி எவம் விவிதிஷோத்தேசேன கர்மாணி விஹிதானி இது தேஷாம் மதம் பவதி தஸ்ய கண்டனார்த்தம் இதம் உக்தம் அபுருஷார்த்தத்வாதி ந சம்பவதி இதி. இதனி தேஷாம் மதம் கிம் இத்தியாதிகம் அஹம் இதனி நவதாமி தத் வாக்கியார்த்தா வக்தவியச்சேத் லப்யதே அத்ரைவ பவதி வியாக்கியானே லப்யதே. இது எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் வாக்கியார்த்த விஷயம் டெவலப் பண்றதா இருந்தா ஒவ்வொரு வார்த்தையிலும் சொல்லிட்டு போறார். வியாக்கியானம் படிச்சுட்டு பார்த்தா நீங்க நிறைய விஷயங்கள் இதில் கிடைக்கும். இப்போ யஜ்ஞாதீனி விவிதிஷோத்தேசேன விஹிதானி வா வித்யோத்தேசேன விஹிதானி வா, ஒரு மணி நேரம் வாக்கியார்த்தம் பண்ணலாம், ஒரு மணி நேரம் வாக்கியார்த்தம் பண்ணலாம் விஷயம். அத இந்த மாதிரி டாபிக்ஸ் மாதிரி இதுல இருக்கு, அவ்வளவுதான் மூலத்துல அவ்வளவுதான் இருக்கும்.
2: நனு கர்ம பிரம்ம விசாரயோ கிரமநியமா கதம் உபபத்தியதே.
3: இவ இதானி கிம் உக்தம் தரிஹி கர்ம விசார அனந்தரம் பிரம்ம விசார கர்த்தவியான்னு சூத்திரார்த்தம் வந்தது. கதம் அயம் கிரம நியமியதே இது இத பரம் விசார கர்ம விசார கர்த்தவியா இது சத்தியம் முமுக்ஷுணா கர்ம விசார கர்த்தவியா தஸ்ய தனந்தரம் பிரம்ம விசார இது அனையோ பௌர்வாபரியம் ததர்த்தம் ஏகா யுக்தி உக்தா வர்த்தந்தே காஷ்டன யுக்தயஹ உக்தாஹ உக்தாஹ யுகபத் பவது இத்யபி ஏகா சங்கா திஷ்டதி கலு. யுகபத் தத் கிருத்வா இதம் கர்த்தவ்யம் இது கிமர்த்தம் யுகபத் அபி சம்பாவியதே கர்ம பிரம்ம விசாரயோ க்ரம நியம கதம் உபபத்தியதே கதம் உபபத்தியதே இது பிரஷ்ன. க்ரம நியம அப்படிதான் பண்ணணும் ஒரு க்ரம நியமம் தத்ர கிம் பிரமாணம் கர்த்த ஐக்கியாத் இது சேத் சமாதானம் கொடுக்கிறார். கர்த்த ஐக்கியம் சமான கர்த்தகத்துவம் பவதி சமான கர்த்தகத்துவம் எதா அஸ்தி ததா ஒருத்தரே பண்ணணும்னா ஏக ஏவ இது கர்த்தா பவதி தரிஹி க்ரமேணைவ கலு கர்த்தும் சக்னோதி சா பஹவ கர்த்தாரஹ பவந்தி அன்யஹ கர்ம விசாரம் கரிஷ்யதி அன்யஹ பிரம்ம விசாரம் கரிஷ்யதி பர்யாப்தம் நா. இப்ப நம்ம வைதிகேஷு கர்மசு ததா பவதி பஹவ கர்த்தாரஹ பவந்தி கஷ்டித் ஏகம் அங்கம் கரிஷ்யதி கஷ்டித் அன்யம் அங்கம் கரிஷ்யதி அத்வர்யுஹு கிஞ்சித் கரோதி ஹோதா அன்யத் கரோதி இது சம்பவதி. தத்வத் தத்வத்னா அத்ர கர்த்த ஐக்கியம் எதா உக்தம் தானி கேன க்ரமேணா இது ஜடிதி பிரஷ்னோ பவதி கிள த்வயைவ உபயம் கர்த்தவியம் தரி கிங் கிருத்வா கிங் கர்த்தவியம் இது அவசியம் ஜிஜ்ஞாசா பவதி. இப்போ என்ன கர்த்தைக்கியம் கர்த்தைக்கியம் கதம் நிர்ணீதம் பவதா அனையோ கர்த்தா ஏக பவேத் கர்ம விசாரஸ்ய பிரம்ம விசாரஸ்ய ச கர்த்தா ஏகோ பவேத் இத்யபி த்வயா கதம் நிர்ணீதம். ஒரு லௌகிக யுக்திய வச்சுன்னு சொன்னார், ஆனா வைதிகமாக அதுக்கு பிரமாணம் இருக்கணும். அப்படின்னா கர்மா இப்போ பௌத்திர வைதிகேஷு கர்மசு கர்த்தைக்கியம் நிர்ணயதே அது எப்படி எல்லாம் நிர்ணயம் பண்றாரோ அந்த அதுக்குள்ள ஏதாவது இங்கே இருக்கான்னு கேக்குறாரு. ஏன எய்ஹி பிரமாணைஹி கர்த்தைக்கியம் நிர்ணயதே எந்த எந்த இடத்துல கர்த்தைக்கியம் வரணுமோ அந்த மாதிரி இடங்கள் காமிக்கிறார். அந்த மாதிரி ஒரு ஸ்திதி இங்க இருக்கான்னு கேக்குறாரு. ஆகார தரிசபூர்ணமாசவது அங்காங்கித்வேனவா. இப்போ ஒன்னு அங்க இன்னொன்னு அங்கின்னு வச்சுக்கோ. அங்கம் பிரதானம், ஆகாரம்னு ஒரு கர்மா இருக்கு, ஆகாரம் ஆகாரேதின்னு இருக்கு. தரிசபூர்ணமாசா பிரதானம், தரிசபூர்ணமாச யாக பிரதான யாக தசிய அங்கம் பவதி ஆகார. சரி, அங்கவும் அங்கியும் ஒன்னு அங்கி இன்னொன்னு அங்கம் அப்படி இருக்கு இருக்குன்னா அங்காங்கினோஹோ தத்ர ஏக கர்த்தகத்துவம் இது பௌத்திர உற்சர்கதா லபியதே. உற்சர்கத அங்காங்கினோ ஏக கர்த்தகத்துவம் இது வக்தும் சக்கியதே. தத்ராபி கதாச்சித் வைலட்சண்யம் பவதி ததாபி உற்சர்கோ வா ததா அஸ்தி அங்காங்கினோ ஏக கர்த்தகத்துவம். அங்காங்கினோ ஏக கர்த்தகத்துவம் இத்யுக்தே தத்ராபி சாக்ஷாத் ஏக கர்த்தகத்துவம் நாஸ்தி போது. அந்த மாதிரி ஒரு நியாயம் நியாயமாவது இருக்கலாம். அங்காங்கினோ ஏக கர்த்தகத்துவம் இது அங்காங்கி பாவம் இருக்கா இங்க? பூர்வமீமாம்சா அத்தியனம் உத்தரமீமாம்சா அத்தியனசிய அங்கம் அதுவா உத்தரமீமாம்சா அத்தியனம் பூர்வமீமாம்சா அத்தியனசிய அங்கம் இருக்கா இல்லையா? இருக்கு இருக்குன்னு சொல்லலாமே. உத்தரமீமாம்சா அத்தியனம் உபயோக அஸ்தி பரம்பரையா இத்தே சாட்சாத் நாஸ்தி. சித்தசுத்தியர்த்தம் கர்மானுஷ்டானமேவ அபேட்சதே. கர்மானுஷ்டானார்த்தம் கர்ம ஜானம் அபேட்சதே. கர்மஸ்வரூப நிர்ணய அபேட்சதே. கர்மஸ்வரூப நிர்ணயார்த்தம் பூர்வமீமாம்சா அத்தியனம் அபேட்சதே. அப்படிதானே இருக்கு. சாட்சாத் கிமபி நாஸ்தி. சாட்சாத்து கர்மானுஷ்டானமேவ கலு சித்தசுத்தியர்த்தம். சித்தசுத்தியர்த்தம் தர்மோ விஹிதா நது தர்ம விசாரா. சரி, விசாரஸ்து தூரே கதா பரம்பரையா உபகாரகத்துவம் வக்தும் சக்கியதே. ஏதே கிம் மனசி நிதாய பிரச்சந்தினா அங்காங்கி பாவம் சொன்னு சொல்லணும்னா ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாக்கியானம் மத்திய ஏதோ ஏதோதுன்னு சொல்லணும். அது ஒண்ணும் இல்லைன்னா நம்மளே அப்படியே கல்பனை பண்ணி சொல்ல முடியாது. அத்தா பிரச்சந்தி ஆகார தர்சபூர்ணமாசவத் அங்காங்கித்வேனவா ஏக அங்கி நிரூபித அநேக அங்கத்துவம் எங்க இருக்கோ அங்க கிரமம் ஏக கர்த்திருகத்துவம் பவதி. ஏக அங்கி நிரூபித அநேக அங்கானி ஏக அங்கி தர்சபூர்ணமாசயாக தஸ்ய அங்கானி பவந்தி பிரயாஜாதீனி பிரயாஜாக பஞ்ச பிரயாஜா அஞ்சு பிரயாஜங்கள் பண்றது. இந்த அஞ்சு பிரயாஜங்களும் தர்சபூர்ணமாசத்தினுடைய அங்கங்கள். சரி ஏக அங்கி தர்சபூர்ணமாசயாக தன் நிரூபிதானி பஞ்ச அங்கானி. இப்ப இந்த பஞ்ச அங்கங்களுக்கு ஏக கர்த்தகத்துவம் வரும். தது தத்ர அஸ்திவா இது அஸ்தி சேத் அஸ்தி வக்தவியம் தாவதேவ பிருச்சந்தி தாவதேவ பஞ்ச பிரயாஜவத ஏகாங்கி பிரயுக்த அநேகாங்க துவேனவா. அர்த்தம் புரியுது இல்லையா? ஏகாங்கி பிரயுக்த ஏகாங்கி நிரூபித ஏகம் அங்கினம் உத்திஷ்ய கிரியமானானி பஞ்ச அங்கானி பஞ்ச பிரயாஜா தத்வத் அத்ர வக்தும் சக்யதே வா கிமபி பூர்வோத்தர மீமாம்சையோ விஷய
2: கோதோஹனாதிவத் அதிகாராந்தர பிரயுக்த்யுபஜீவித்வேனவா
3: அதிகாராந்தர பிரயுக்த்யுபஜீவித்வம் அதிகாராந்தர பிரயுக்த அதிகிருதாதிகாரஹான்னு சொல்றது. இப்போ ஒரு கர்மாவில் அதிகாரம் இருக்குன்னா இன்னொரு கர்மாவில் அதிகாரம் இருக்கும். அப்படி வேணும் இல்லையா? தது யா கர்த்தும் சக்னோதி தேனைவ இதம் கர்த்தவியம் ஆதானே எஸ்ய அதிகாரா தஸ்யைவ ததனந்தரம் கர்த்தவியேஷு கர்மசு அதிகாரா. நீ வந்து நான் அக்னிஹோத்திரம் பண்ணலாமான்னு கேட்ட உனக்கு ஆதானம் பண்றதுக்கே அதிகாரம் இல்லையே என்ன சொல்லுவா? விவாகாதிகம் கிருத்வா கலு ஆதானம் கர்த்தவியம் தத்தையும் அதிகாரம் உபநயனமே வந்து கிருத்தம் வேதாத்தியனம் கர்த்தும் சக்னோதி வா இது பிரச்சதி கலு தரி உபநீதஸ்யைவ வேதாத்தியனே அதிகாரா அயம் அதிகிருத அதிகாரா இத்துச்சதே கச்சித் பாலா பிரச்சதி மயா வேதாத்தியனம் கர்த்தும் சக்கியதே வா இது பிரதமம் உபநயனம் கர்த்தவியம் இது கிள தரி உபநீதஸ்யைவ வேதாத்தியனே அதிகாரா இதுவத் அதிகிருதாதிகார பாவகான்னு சொல்றது. கோதோஹனாதிவத் அதிகிருதாதிகா கோதோஹனாதிவத் அதிகாராந்தர பிரயுக்த்யுபஜீவித்வேன அதிகாராந்தர பிரயுக்த்யுபஜீவித்வம் சப்தஸ்ய அர்த்தம் வதாமி மயா உக்தம் உதாரணம் ஸ்வீகரித்து வதாமி. அதிகாரஹ பிரதமதஹ கஷ்சித் வேதாத்தியனம் கரோமி வா இது பிருச்சதி தஸ்ய பிரதமதஹ உபநயனே அதிகாரஹ அஸ்தி வா இது திரஷ்டவ்யம் கலு உபநயனே அதிகாரஹ அஸ்தி சேதேவ கலு வேதாத்தியனே அதிகாரஹ தாதும் சக்யதே தரி அதிகாராந்தரம்

0: ஆகத்தவ்யா. கோதோகனேன பசுகாமஸ்யான்னு ஒரு விதி. அது என்னன்னா, தரிசபூர்ண மாசே கர்மணி, தரிசபூர்ண மாச கர்மணி அபாம் பிரணயனம் ஒரு கர்ம ஒரு அங்கம் இருக்கு. அந்த புரோடாசன் ஜலம் கொண்டு வரணும். அபாம் பிரணயனம், அபாம் பிரணயனம் எதா கர்த்தவியம் ததா சமசேனாப பிரணயே, ஒரு சாதாரண விதி. சமசேன அபாம் பிரணயனம் கர்த்தவியம்னு ஒரு பொது விதி, சாமானிய விதி. விசேஷ விதி இருக்கு கோதோகனேன பசுகாமஸ்யான். அந்த பசுகாமனா இருக்குன்னா, பசுகாமஹா எதி பவதி தரி கோதோகனேன அபாம் பிரணயனம் கர்த்தவியம். கோதோகனம்னா என்ன இத்துக்தே, கௌஹு துஹ்யதே யஸ்மின் பாத்திரே தத் பாத்திரம் கோதோகனம் இத்தனை உச்சதே. கௌஹு துஹ்யதே தரிசபூர்ண மாசார்த்தம் பயஹ தோஹனை தோஹனம் கர்த்தவியம் பயசா தஸ்ய பயசா தோஹனம் யஸ்மின் பாத்திரே கிரியதே தத் பாத்திரம் கோதோகனம் இது சப்தேன உச்சதே. அந்த கோதோகனத்தை எடுத்துட்டு அபாம் பிரணயனம் எதி கிரியதே தரி பசுரூபம் பலம் பவதி. இதெல்லாம் ஒரு என்ன சைடா அவாந்தர விதிகள் நிறைய இருக்கும். சைட்ல போற போக்குல நிறைய இந்த மாதிரி விதிகள் எல்லாம் நிறைய இருக்கும். தர்மேந்திரிய காமஸ்யா இன்னொரு உதாரணம், அதுவும் அப்படிதான். இப்போ இது கோதோகன பசுகாமஸ் எதுக்கு எடுத்திருக்காருன்னா, இந்த யார் ஒருத்தர் பசுகாமனா இருந்தால் கோதோகனத்தை எடுத்துட்டு அபாம் பிரணயனம் கிருத்தா பசுகாமம் பசு பலம் பிராப்தம் சக்னோதிவா. சா தரிசபூர்ண மாசே அதிகிருத்தா ததங்கபூதம் அபாம் பிரணயனம் கர்த்தும் உத்யுக்தா தஸ்மின் சமயே எதி பசுகாமஹா சா பவதி கோதோகன. அப்படித்தானே அர்த்தம், சும்மா இருக்கிறவன் பசுகாமன் தரி கோதோகனம் ஸ்வீகரித்த கிஞ்சது அபாம் பிரணயனம் கிருத்தா ஸ்தாபிதம் பிரயோஜனம் அஸ்திவா. அப்படி அர்த்தம் இல்லையே அதுக்கு. தரி தரிசபூர்ண மாசாதிகார பிரயுக்த உபஜீவித்தம் அஸ்தி அஸ்தி. தரிசபூர்ண மாசே அதிகார தத் பிரயுக்தம் பவதி, தத் பிரயுக்தம் பவதி அபாம் பிரணயனம். அந்த சப்தஸ்ய அர்த்தா யோஜனையா, அதிகாராந்தர பிரயுக்தியுபஜீவித்வேன அதிகாராந்தரம் தரிசபூர்ண மாசீய அதிகார தத் பிரயுக்தம் பவதி கோதோகனம் தத் பிரயுக்தி அபாம் பிரணயனம் அபாம் பிரணயனம் இது கிரியா. தத் பிரயுக்திம் உபஜீவிய இதம் கோதோகனம் விஹிதம் வர்த்தது கோதோகனேன அபாம் பிரணயனம் இது சா விசேஷ.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.